அகங்காரம் பாபாத்மா நித்தரந்தயந்த சத்தரம் திருணந்த அனைக்கு மாயா விஸ்தீரனே ஆவந்த் ஜாவந்த் ஹகந்த ஜீயா துக் சுக் பஹு போகணே பரம்

கருத்தார் சுகமூர்த்தனாம நிரஞ்சன காயா காயா கா சத்தியா மன் சந்தோக உபஜை சத்தியா மன் சந்தோக உபஜை தினை கே விச்சார் தே தே மங்கே ஜேசா குணா சோப கரே சம்சாரம்